மீஹுன்னா ஏவரேம் பத்தல் வெஜ்ஜ நம ஏவரேம் புன உளனி திமம்மெம் மிதிபி ஈமா வெகென்ன அதி ஏவரெங்கே எப்பயக்கு அனெப்பயகா பத்தல்வே இத்தம் வெஜ்ஜ நம ஏவரேம் புனெதே தௌராதுக அவ்வாஹு தெபா மீஹுன்ன பயாங் கொத்தெவ்வா அங்கவா ஃபாவா இங்கெமுன் தொகு வாஹக ஏவரென்ன எபஹி முஸ்லிமுன்ன தியபா மீஹுங் கியாதெனிஹியே ஏரும் தியபா மீஹுங்க வெறி ரஸ்கலாங்க ஹதரத்துகா ஏன் தியபா மீஹுங்க மச்ச ஏவரெங் எபஹி முஸ்லிமும் ஹுஜ்ஜத் தக்காஃபானதே ஃபஹெ தியபா மீஹுங் நுய்ஸ்னனிஹியே.